0: கீழாட்டா கிவி கொடலில் தொக்கு தேவதித்து இறக்கதோ குளி கோருவன புக்கதிரலி தெய்ய மேரு பருவத தெய்ய மேரு பருவத தெய்ய மேரு பருவத எத்து நில் அது நில்லு நீத தேசக்கன திதே பதே வட்டு நீத சமர காடிதே தனக ஹலே கூப்பாடு பத்து நினைத்திதே பத்து திட்ட பலி பீட்டத துச்ச பெடித்தே ಇದ್ದು ನಿಲ್ಲು ವೀರ ದೇಶ ಕರೆದಿದೆ ಮದುವೆಗತ್ತು ವೀರ ಸಮರ ಕಾದಿದೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು.
1: ಚೆನ್ನಾಗಿ ಹಾಡಿದ್ರಿ. ಯಾರು ಹೇಳ್ಕೊಟ್ಟಿದ್ದು?
0: ಟೀಚರ್.
1: ಯಾವ ಟೀಚರ್?
0: ಉಷಾ ಕಿರಣ.
1: ಯಾವ ವಿಷಯ ತಗೊಳ್ತಾರೆ ಅವರು? ಹಲೋ, ಯಾವ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ತಗೊಳ್ತಾರೆ ಅವರು?
0: ಯಾವುದಕ್ಕೆಲ್ಲ
1: ಎಲ್ಲಾನು ತಗೊಳ್ತಾರಾ? ಹೀಗೆ ಕರೆ ಮಾಡ್ತಾ ಇರಿ.

0: பாடுனைங்க சோனிர பாவன சுப்பிரமணி.
1: கொடவுக்கு விசேஷ வாய்த்து உள்ளது மூந்து நம்மே கையிலு போது காவேரி சங்கராந்தி புத்தரி. கொடவடா சம்ஸ்கிருதிக்கு ஒத்தனைக்கே அதது சமய சந்தர்ப்பக்கு நம்மை கைப்பதே ஒரு விசேஷா. கொடவுக்கு தாண்டதே ஆனந்தகா ஆச்சார விசாரா பத்ததி பரம்பரை நம்மே நாள் உடுப்பு தொடுப்பு ஊணு தீனி உண்டு. ஈ மூந்து நம்மர பக்கே எழுதுனவு மல்லேங்கடா சுதா முத்தண்ணு, அதனை ஓதுவவு மல்லேங்கடா ரீட்டா ரவி.
2: கையில் போது நம்மனா வேலுப்பண்ணு தூந்தோது அண்ணொக்கா சின்னாறு 18 செப்டம்பர் 3 காலோதி கைப்பா. கையில் அண்ணொக்கா ஆயுதா, போது அண்ணொக்கா நல்ல நேரம். அதுங்காய்த்து கையில் போது வந்து எல்லாரும் ஆயுத பூஜை மாடுவோம். அல்லத்த கையில் போதுக்கு இன்னொரு அர்த்தா கையில் அண்ணொக்கா நட்ட நாட்டில் தெனை கடுப்பது தெங்க அடிக்க பாழை பூ போடுவோ நல்ல நேரந்து அண்ணுவோம். பண்டு வேலு பண்ணி இழிஞ்சது பேட்டை கோட்டைக்கு போப்பதாடு ஓட்டை பொடிக்கு போப்பதாடு மங்கள முஞ்சி கைப்பதாடு மாடுவக்கு நேரங்களே இஞ்சித்துல அந்தன வேலு பண்ணியில் முழிப்போப்பு இஞ்சது. வேலு பண்ணி தீர்ந்தது உபயோகிச்சிடத்தை பெச்ச தோக்கு கத்தி நல்லா எடுத்தித்து தீட்டித்து தோக்குக்கு பூ பெச்சித்து ஆயுத பூஜை மாடுவ இஞ்சத்து. அல்லத்த வேலு பணி மாடித்து சோத்த அத்துவளா குளிப்பு சிட்டித்து நேங்கி நொக தாவையினெல்லாம் கத்தித்து சுத்த மாடித்து பூஜை மாடுவான். எத்துவக்கு பனி புட்டு திம்புச்சுடுவான். பனி புட்டு அண்ணக்கா அக்கி பொடி மஞ்சள் இட்டித்து மாடுவந்தக ஒரு புட்டு. கையில் போதுரா விசேஷவான தீனி பந்திக்கறி கடும்புட்டு. வேலு பணி கெஜித்து சோத்த தடிக்கு மனை மனையில் பந்தி கெத்தித்து குருக்கு மீதி பெச்சித்து திந்து குடிச்சு கௌஜி மாடுவான். பண்டு நம்மிறந்து ஊருக்காரா எல்லாரும் கூட்டு போட்டைக்கு போப்பொயிஞ்சித்து ஆச்சிங்கி இக்கா போட்டை பொடி இல்லத்தான குண்டு ஊருக்கார எல்லாரும் ஒரு ஜாகத்து குடித்து தெங்கிக்கு பொடி வச்சித்து நம்மேன கௌஜில் கைப்பதுண்டு. காவேரி சங்கராந்தி. காவேரி சங்கராந்தி கொடவட குலதேவி காவேரி மாத்தின பூஜித்து தீர்த்த குளிச்சித்து பாப்ப கலந்தண்டு புண்ணிய பயந்தவ நம்ம. காலோதி 1 அண்ணக்கா அக்டோபர் 17 தாய் காவேரி தீர்த்த ரூபிணி ஆயித்து வந்தித்து கோட்டி பக்தங்கக்கு தர்ஷன கொடுப்பா. தீர்த்த பப்பாங்கு 1 கொடகுல எல்லாரும் தங்க தங்கடா மனை மாறு பட்டி கண்டி வேலு கலக்கெல்லாம் ஒத்து குத்தித்து குருத்து மாடுவா. பித்தியாந்து தீர்த்த பந்தது மனை மனையில் காவேரம்மேர ஃபோட்டோ இல்லைங்கி புண்ண கட்டிர விக்கிரக புடுக்கணி மாடித்து அதுங்கு பூ பெச்சித்து மாலு மட்டா இட்டித்து பூஜை மாடுவான். மனில் எல்லாரும் காவேரம்மைக்கு அக்கி இட்டித்து தொத்தித்து எளியங்கா பெரியங்கடா காலு பிடிச்சித்து ஆசீர்வாதம் எடுத்தவது பத்தத்தி. ஒத்து இடுவாங்கு ஒரு கத்தை உண்டு. பண்டு பாண்டவங்க பந்தித்து காவேரம்மனா நங்குக்கு வேலு பானை ஆஸ்தி பாஸ்தி போண்டுந்து கேப்பொயிஞ்சத்தலோ. அதுங்கு கொடவட கையில் 1 ஒத்து இட்டுச்சிட்டித்து குருத்து மாடுவக்கு அண்ணுவான். பாண்டவங்க பந்தித்து கேப்பக்க ஐயோ கொடவா பேலுக்கு ஒத்து இட்டுட்டித்து பப்ப காலக்கு பாரி அண்ணித்து ஐப்பொயிஞ்சத்துலோ. அண்ணனே காலோதி மாடியண்டு பந்தண்டுண்டு ஒரு கதை. சங்கராந்திர விசேஷ தீனி கும்பளக்கறி தோசை. சங்கராந்திரந்து புத்துக்கு கும்பளக்கறி தோசை புட்டு வெப்பா. பூஜுவக்கு காவேரம்மைக்கு நெய்வேத்திய ஆயித்து கும்பளக்கறி தோசை வெப்பதுண்டு. பையஞ்சி நங்க எல்லாரும் திம்பா. சங்கராந்திரந்து எல்லாரும் ஒக்கக்காரடா மனை மனைக்கு போயித்து எளியங்கா பெரியங்கடா காலை பிடிப்பது ஒரு பத்தத்தி. சங்கராந்தி கைஞ்சித்து 10 பத்தலோதி கைப்பா. பத்தலோதி அண்ணக்கா 10 ஒரு ஓதி அண்ணக்கா மீதி அண்ணுவ அர்த்தம் உண்டு. பத்தலோதிரந்து ஒக்கக்கார பிஞ்சா தாமனை பொம்மக்கா எல்லாரும் ஐன் மனையில் கூடித்து அடிகை மாடித்து குருக்கு மீதி பெச்சித்து பெரிய எங்களை நினைத்தியண்டு பையஞ்சி உண்டித்து குடிச்சித்து பிரிவா. புத்தரி. புத்தரி கொடவடா சாம்ஸ்கிருத்திகா நம்ம. புதிய பிளஸ் அரி புத்தரி. நட்ட பொழைனா அண்ணக்கா தானிய லக்ஷ்மினா மனை தும்புச்சுடுவது புத்தரி. புத்தரி கையில் போது சங்கராந்திரன்னக்கே ஒத்து மாடுன நாளில் இல்லை. நவம்பர் இல்லைங்கி டிசம்பரில் நட்சத்திரம் நோட்டித்து

0: புத்தரி நாளுனா கொத்து மாடுவான். கேரளத்து ஓணம் கைஞ்சித்து 9 நாளில் புத்தரி கைப்பான். கிருத்திகா நட்சத்திரத்தில் தேவப்போகுது, ரோஹிணி நட்சத்திரத்தில் நடுப்போகுது. இப்போ கிருத்திகா நட்சத்திரத்தில் இக்குத்தப்ப தேவடல்லி கது எடுத்ததோ கொடவ எல்லாரும் தங்க தங்கடா மனில் கது எடுத்தித்து புத்தரி கைப்பா. புத்தரி பப்பக்க பண்ணத்தை பார்த்து புத்தரி போப்பக்க எண்ணத்தை போச்சி பொயிலே பொயிலே அண்ணித்து பாடுவா. அண்ணக்கா புத்தரிக்கு ஒரு திங்களிஞ்சா தயாரி சுருவாயித்திப்பா. மனைக்கு சுண்ணா பண்ண மாடித்து சுத்த மாடுவோ பட்டி கண்டி ஓணிக்கள எல்லாம் மனார மாடித்து தானியலக்ஷ்மீரா வரவுனா காத்தண்டிப்பா. புத்தரி வந்து எது கண்டிக்கு பூர தோரணை இட்டித்து கலக்கு போட்டிர சுத்தா சாண முக்கித்து போட்டிக்கு பூ வைப்பா. கது எடுப்ப பேலுக்கு தோரணை கட்டித்து சிங்கார மாடுவா. தளியத்தக்கி பொழிச்ச குப்பிய சேலை ஆகி குத்தி எடுத்துண்டு போய்த்து கது கொய்யுவா. கது கொய்யுவக்கா பொடி வைப்பா. எல்லாரும் பிட்டாக்கி பொட்டிச்சுட்டண்டு பொலி பொலி தேவாந்து தானிய லக்ஷ்மினா பொலிஞ்சி பாந்து காக்கியண்டு மனைக்கு பப்பா. மணிக்கு எடுத்த பந்த கதனா மனேர நோந்தாயக்கு எது கண்டிக்கு களத்து போட்டிக்கு கட்டுக்காலுக்கெல்லாம் கட்டுவா. புதிய கதலிஞ்சி ஏழு அக்கி எடுத்தித்து பாயசுக்கு இழுவா. அண்ணனே புத்தரிறந்து ஏழக்கி புட்டுந்து மாடுவா. இதுங்கு அக்கி பொடி எள்ளு தெங்கச்சூறு சுண்டிச்சூறு கைப்பக்கச்சூறு ஏலக்கி பின்ன ஏழு கல்லுச்சூறு இட்டித்து மாடுவா. புத்தரிர விசேஷ தீனி தம்புட்டு புக்கலக்கின பருத்தித்து பொடிச்சித்து அதுங்கு பாலை நொறுக்கித்து தெங்கப்பூ சக்கரை எள்ளு நெய் இட்டுண்டு திம்பா. புத்தரிர பித்தியாந்து மனப்பாட்டு இப்பா. 3 நாள் ஊருக்கோலு நாடு மந்து இப்பா. அல்லி பொம்மக்கடா உம்மத்தாட்டு ஆமக்கடா கோலாட்டு பொழுக்காட்டு கத்தியாட்டு பறையக்களி இப்பா. இன்னே புத்தரி நம்மென கௌஜில் கைப்பா.
1: இக்க ஒரு மாயி மைமா கோழி ஜகலாடோக்கு பந்தித்து எல்லாரும் கேளி. ஓய் சம்பே, நாட வடியனை நோடி அண்டு ஹல்லு காட்டியண்டு தெளிப்பலியா நீனு? நீ கெச்சக்கு தைரியக்குவல்லா? நாட சவுண்டிய ஒத்தர்த்துனா நீ இன்னும் கண்டித்துல. இன்னொம்மா உன நோடி அண்டு தெளிப்பானோ தக்கறியானோ நான் கண்டுபிடித்தேங்கி. நீடா மஞ்ச கட்டி ஹோன நுப்ப தண்டு ஹல்ற ஜொத்தக்கு நீட பென்ன உடைப்பி தண்டு உடை மாடி போடுவாளே, மறுவாதில் இரு. அவ்வையோ, நீட இல்ல அவ்வே பாயின ஊருக்காரெல்லாம் கேட்டு விட்டன அவையா. நீட ரப்பசக்கு கெமிக்காக்கத்தை நானே நட்டி ஹோனே. அல்ல, அவ நாடு மூவன நோடி என்று தெளிச்சதே தப்பாய் விடுத்தா நீங்க?
2: ஓஹோ, நான் அவளை பஜ்ஜது நீங்க என்னங்குறியோ? நார நம்மள நாங்க நீங்க கர்த்தாப்புல நட மனஸ்தி. நீங்க பண்டம்மா ஆ நீலமாயி மாவண்டு கூட தெளிச்சன் தக்கு பிறந்தங்காண்ட கால் பொழிச்சு விட்டுறலோ. ஊர்க்கார எல்லாம் இந்து ஒன்னோள மாயி. பாப்பா, ஆ மாயி இந்து குண்டேண்டே நடப்போ. நீங்க என்னனே கழிச்சு திக்குவாளா?
1: ஆஹாஹா, அது அது நானு நானு நாட விசிய புடு. அது பண்டு நடந்தது இக்க கிக்கத்தை. நீடா மாவண்ட மாதிரி எல்லாம் நாட மோம பவுனு பவுனு நட குஞ்சி. அவண்ட மேல சம்சயப்பட்டண்டு அவண்ட நெம்மதி நான் பாழ் மடத்த.
2: அதே நீங்கட விஷய பப்பக்க புட்டாக்கிறோண்டு. நீங்கட பவுனு இந்த மனைக்கு பரடு. நான் இந்த அவண்ட காலு பெண்ணு நல்லா ஒழிப்பட.
1: பாப்பா நட குஞ்சி, நீட கந்த காலின கட்டியண்டு ஜீவமான பாழாயிருத்து நட மோவண்டா. நாட மோவண்டந்த உடையன ஹடையோக்கு ஏத்து ஜன்மத்து புண்ணியம் ஆடி திஞ்சியோ.
2: புண்ணியம் அல்ல பாப்பம் அடியே பாரி. நட ஜீவமானவே நாசாயி பிடித்து அவனை கட்டியண்டு. நட சாய்க்கு ஏதெல்லோ பாரின் உள்ள கிண்ணங்கட தந்து பந்து திஞ்சத்து எல்லாம் புட்டாக்கித்து நீங்கட மோன குசியை பிடித்து நட அப்பங்கு புத்திக்கார நைப்புக்கார கிண்ணந்தெல்லாம் ஒட்டு ஹரியாஞ்சி ஆளாய் ஓன தந்துக்கார நட அப்பண்ண மண்டை திருக்கி புட்டா நல்ல நீரில் தக்காண திறக்கு தூக்கி விட்டு நடப்போ.
1: மதிமதி, நீட நாட்டுக்கு முறை நம்ம நிப்புச்சிடவையா? நாங்க கேப்பா கையுலே. நீட காக்கிறன்னத்தை ராகத்துனா நின்ன கட்டியண்ட பின்னா நட சாய்க்கார மோவண்ட சாய் எல்லாம் ஹாளாய் விடுத்து நோடு. நின்னா மங்களாப்பக்க மண்டை தும்ப தல்மீஞ்சத்து இக்க நோடு லெக்க கூட்டச்சக்கங்க எத்தித்து இன்னும் மண்டனை பிசி ஹத்து சிட்டித்து உள்ள தல்மினோ உதிரிச்சிட்டு கொடுத்த மாராய்த்தி.
2: ஆஹா, இதொந்து கேப்ப பாக்கின்னு நோடி. நன்ன கொண்டு நீங்கட மோண்ட தல்மி உதிரித்துல மங்களுக்கு மின்னலே சாணை ஹோன மண்டைக்கு இக்கிட்டண்டு முடி நோடக்கு வந்தது நாங்க ஒன்று கொத்துல எனக்கு என மடித்து உள்ளிரா. ஆச்சங்கி நான்

அடுக்குவப்பிங்கயா விசேஷ வாய்த்து கொடவ பாட்டுக்கு பரதநாட்டியா அப்ப நிறுவண்டா ஹரதாச அப்ப சக்கவீர நாலு நாட்டகத்திர பாட்டு பிரதர்ஷன இப்பாந்து பிரகட்டனையில் அரிச்சிட்டித்து கர்நாடகா கொடுவ சாகித்ய அகாடமிர புதியதான காரிய யோஜனை ஆயித்துள்ள கொடுவ புஸ்தக பத்தாயத்திர பன்னிரண்டன ஆவருத்தின பொன்னம்பேட்டையில் உள்ள கிட்டு நாடு பெரிய நாகரிக வேதிக்கேற கச்சேரியில் நாளாங்க எட்டாங்கு பொலக்கா 12 கண்டேக்கு தொற்பா காரியக்கிரமத்தில் முக்கியப்பட்ட பிந்துவா கூடியாடுவா. ராஜ்யத்திர எல்லி நாளாங்க 12 ராஷ்டிரிய லோக் அதாலத் நடப்பா. ஈ லோக் அதாலத்தில் சார்வஜனிக நியாயாலயத்தில் பாக்கியுள்ள பிரகரணத்தின பின்யா வியாஜபூர்வ பிரகரண செரி கூட்டோக்கு கனம் அடித்துள்ளி சம்பந்தப்பட்ட ஜில்லா கானூனு சேவைகள் பிராதிகார பின்யா தாலூக்கு கானூனு சேவா சமித்தினர் சம்பர்க்க மாடித்து மாஹிதி படந்தோலு. வேற மாஹிதிக்கு 1501 அத்தவா நிங்கட பக்கத்தில் ஜில்லா கானூனு சேவைகள் பிராதிகார அத்தவா தாலூக்கு சேவா சமித்திர சதஸ்ய காரியதர்ஷியான இங்கள சம்பர்க்க மாடோலு. 1 கர்நாடக ராஜ்ய கானூனு சேவைகள் பிராதிகாரத்திர சதஸ்ய காரியதர்ஷி ஹெச் சசிதர் ஷெட்டி அவு அரிச்சிட்டித்து. இல்லிக்கு இந்தேத்ரா சுத்தி சமாச்சார தீர்ந்தது.